0: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது.
1: அன்பே குடும்ப வாழ்வின் பண்பு, அறமே அதன் பயன்.
2: Family life characterized by love will have the fruits of virtues and happiness.
0: அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவது எவன்?
1: இல்லற நெறியில் இல்லாதன வேறு நெறியில் உண்டோ?
2: Happy family life is the surest path in the pursuit of virtuous living.
0: இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை.
1: இல்லறத்தோரே முயற்சியுடையோரில் உயர்ந்தோர்.
2: One who participates in happy family life is the best aspirant of virtues.
0: அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று.
1: பிறரால் பழிக்கப்படா இல்வாழ்க்கையே நல்லறம்.
2: Family life in itself is a virtue, and it is even greater when it sets a good example for others.
0: இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை.
1: உடைமையும் இன்மையும் பண்புடை மனைவியால் அமையும்.
2: A good wife makes a man rich in everything.
0: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை.
1: புகழுடை மனைவி இல்லையேல் ஆடவருக்கு ஏது பீடு நடை?
2: With a wife who does not bring dignity and honor, a man will not be able to walk tall in front of those who despise him.
0: தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்வு இலாள் பெண்.
1: தன்னோடு கணவனையும் சொல்லையும் காப்பாள் சோர்வில்லா மனைவி.
2: A good wife protects herself, her husband, and the good name of the family.
0: மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட் பேறு.
1: மனையாளின் நற்பண்பே நல்லறம், மக்களே நல் அணிகலம்.
2: A good wife is the beauty and happiness of the family, while good children are its fine ornaments.
0: அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ்.
1: தம் குழந்தை அலைந்த கூழ் அமிழ்தினும் இனிது.
2: Food messed up by the tender hands of one's children is more delicious than divine nectar.
0: மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு.
1: தம் குழந்தை தொட உடலுக்கு இன்பம், சொல் கேட்க காதுக்கு இன்பம்.
2: A child's touch is a pleasant thrill to the parent, and a child's speech gives much pleasure to the parent's ears.
0: குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
1: மழலை சொல் கேளாதோர் குழலும் யாழும் இனிதென்பர்.
2: To parents, the speech of their little children sounds more enchanting than the music of flutes and harps.
0: தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கு எல்லாம் இனிது.
1: தம்மை விட தம் மக்கள் அறிவுடையோராதல் உலகோர்க்கு இன்பம்.
2: Children who are more intelligent than and who are wiser than their parents are a source of happiness to all beings of the world.
0: இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
1: தம் மகன் புகழ் கேட்டாலே தாய்க்கு பெற்ற பொழுதினும் பெருமகிழ்ச்சி தரும்.
2: A mother rejoices at the birth of her child, and she rejoices even more so when the community praises the child as a good person.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸ்டன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செய்த போதும் நன்மை தரும், தீய செய்த போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமலானும் போடி நீனே என்பை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தைய நான் இருந்த பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை விதம் நினைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சூழ்ந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப என் போல எல்லாம் கண்ணியர் சூழ்ந்தார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பாலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறி நை நடி மேவியார பல ஓட திருமினி செலுத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாய்ந்த சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகின் கேள் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றி அலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்நாதனும் போதி நீலே இந்த தென் வந்த பயிர கதி நீல எங்கள் தந்தைய நடந்த பேச்சினு ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கு தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாயிருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

சித்திக்கு மசன் கொத்து மணிமுத்த மணிமுத்த மணிமுத்த கவை சுத்தம் அகம் நின்றாலம்பாய் கொஞ்சம் பொழுந்தால் போலாய் பங்கு தயின்றி காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும்.

0: பிண்டிக்கண்டோ இல்லை கேப்பா மாலிக்கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின் வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அறிவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பார்த்தமே நீ சீரி வாவா வெள்ளே பை சொல்லவி எல்லாம் படிகத்த பல வீட்டில் சொல்லக்கூ சரியா செய்ல ஜெய் சார்
1: அன்னைக்கு மன்னி.

பூனை நாங்கள் இட்டில் வளர்றது கண்டு பிள்ளைகள் பெற்ற பூனை அது பெரு கூட்ட இந்த மாகும் சமல் நேரத்து ஒன்று குட்டி கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி பமல் நேரத்து ஒன்று குட்டி வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிற வேற்றுமை இல்லை என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலமாயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா, இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத சமுத்திரத்தோடு கொட்டவம் தனி காலில் மணிகள் பல நாட்டின வந்து பக்தி நமக்கு எப்போ கொள்ளுந்தே நம்மள் வேண்டுவது மேற்கொள்ளேன்.

0: Nein, Reed.
1: ஹாய், நானும் பறக்கணும். என்கிட்ட கூடதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன?
2: நீ
3: பயப்படவே வேண்டாம், நாங்க ஒண்ணு வீட்ல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவளை தூரம் வரதுக்கு எங்களால முடியாது.
3: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: பை.
3: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
2: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
3: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
1: பாவம், இது யாரோட கிளி குஞ்சோ?
3: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல. இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
2: உங்க வீடு எங்க இருக்கு?
1: மரத்துல.
2: எந்த மரத்துல?
1: ஒரு பெரிய மரத்துல.
3: என்ன, ஒரு பெரிய மரமா?
2: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
3: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
1: சரி.

0: அதோ பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு, இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
3: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
4: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
5: காத்து,
2: அம்மா
5: இங்க வா, இங்க வான்ன.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
5: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
4: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
6: செல்லம்
0: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
7: கேட்டு கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தி

0: சொல்லாத, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்கள் கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீ என்ன ஆறு வடை மூணு டீ காசு வாங்கி சொன்ன? இவன் ஒரு வடை ஒரு டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான்.
2: ஆறு வடை மூணு டீ சாப்பிட்டான். ஆறு வடை மூணு டீ சாப்பிட்டீங்களா?
1: ஐயா நீங்களும் அப்படியே இருந்து ஓடி போயிருங்க, அப்படியே பெஞ்ச் எடுத்துட்டு போயிருங்க. என் பெல்ட் கொஞ்சம் நீளம், அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கத்தி எடுக்கறியா?
3: இல்ல நான் காசு
1: எடுக்கிறேன்.
2: அது எப்படி நாம ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க?
1: அடே ஊமைக்கு காது கேட்காது, அவனுக்கு காது கேக்குதுங்கறத நீ பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் புரியுது, இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்காருங்க.
4: ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காச பையில இருந்து எடுத்து கொடுப்பேன்.
1: ஏன் கொடுப்பேன்?
4: ஊமன்னு வருவான், ஐயோ பாவம் காச வாங்காதன்னு சொல்லுவேன். இப்படிதான் இந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இன்னுமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா?
1: வாங்க. ஓ முகத்து கடை எங்க விபூதி தான் வைக்கலாம். தெரிவோம்.
0: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயின் சூப்பர்ல.
2: பேர் என்ன சார்?
1: கத்ரினா கைஃப். சல்மான் கான். ஆளு
3: அத விடுங்க சார். அங்கிட்டு பாத்தீங்களா, உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்பில சும்மா நச்சுன்னு இருக்கணா?
4: போட்டனா ஏட்டையா யாரு, எஸ்பிஆர்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா, நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா?
1: ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸ் அடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு.
3: அதாரு மாப்ள சரிங்கமா பத்னி சார், திஸ் இஸ் டிஎஸ்பி சார். மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது.
4: சங்கமா?
0: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி.
1: மழை இல்லையே பசி வருத்தும்.
2: Even though the world is surrounded by wide oceans, if the rains fail, famine will set in, bringing misery.
0: நீர் இன்றி அமையாது உலகனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு.
1: மழை இல்லையேல் உலகில்லை ஒழுக்கமும் இல்லை.
2: Life on earth cannot sustain without water. Ultimately, even human virtues depend on rain.
0: விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது.
1: மழை இல்லையே புல்லே இல்லை.
2: If the clouds do not pour the raindrops, we will not have grass and other green things.
0: நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடும்.
1: மழை இல்லையே கடலும் வற்றும்.
2: The huge ocean resources will begin to shrink if the clouds produced by the sea fail to give rains.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா
3: விளையாட்டு.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect, not developed by incisive learning, is like a colorfully painted play doll.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன். பாடம் வந்திருப்பவர் திவிஷ்.
1: யோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், இனியோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம். நன்றி வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: போலீஸ் அம்மக்கிட்டையா இருக்காரு, பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா?
1: நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
2: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
2: ஆனால் இப்படியே இல்லை.

உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தரை தவிர மும்தாஸ்

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும். நேயர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. அன்பை விட சிறந்த அழகு எதுவும் இல்லை, அன்பை விட பெரிய கடவுள் யாரும் இல்லை. இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் ஆர்த்தி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ்.

மலை பகைவர் ஒளிஞ்சிடும் வீரன் நீ நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா உன் நிலை தாண்டிய மலை உயருமா வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள், நல்ல செய்த போதும் நன்மை தரும், தீய செய்த போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறினை நதி மேவியார பல திருமினி செலுத்தா தமிழ்நாடு கல்வி சிறந்தா தமிழ்நாடு புகழ் கமல் பிறந்தா தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகில் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றி அழும் செல்வ பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னும் பொது நீலே வந்த பயிர கதினே எங்கள் தந்தைய நடந்த பேச்சினு ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். 7 வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்பு தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள்தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாய என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவி ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

மட்டும் கெட்டுக்க மசல் கொத்து மணிமுத்த மணிமுத்த மணிமுத்த கவை சுத்தம் அகம் நின்றாலம் பாய் கொஞ்சம் பொழுந்திரால் போலாய் பங்கு தயந்து காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும்.

0: பிண்டி கண்டோ இல்ல கேப்ப மாலி கண்டோ கண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம். பின் வாங்கும் பேச்சே இல்லை, முன்னோக்கி சென்றே வருவோம். புண்ணுப்பம் என்றே அறுவோம், கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய்.
1: எங்கேயும் சோறை போகாய் நம்மை தம்மை வாவா, வங்காள பிள்கள் வாழும் வன்பங்க வா வா வா வா. அன்னைக்கும் பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே. பை சொல்லவி எல்லாம் படிகத்த பழவிட்டல் சொல்லக்கூ சரியா செய்ல ஜெய் சார்.
2: அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர்
1: நன்னன். பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பெரு கூட்டமாகும். சமநேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலமாயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் வானொலி தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டு கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

தேசம் என்ற தோல் கட்டவும், எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கட்டவும், கொல்லி போதல தனி காலில் மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்து நம்முள் வேண்டுவது மேற்கிறேன். காயத்தைவோ எல்லா காயத்தைவோ ஆயம் கல்வி சார் எழுதிப்போம், ஓய்வு செய்வோம் தலை சார்ந்து செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: Resmini tol kattavo. எங்கள் வாழ்க ரெஸ்மெண்ட் தோல் கட்டவும். நன்றி.
1: நாம போலாமா?
2: சரி.

0: அதோ பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு, இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: பாப்பா.
1: எங்க அந்த கிளி குஞ்சு?
0: எந்த கிளி குஞ்சு?
1: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
0: அது காத்து கூட இருக்கு.
1: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
0: வெட்டி கிளிங்களோட முள்ளுக்கு நடுவுல இருக்கா?
1: உண்மைதானே? இல்லன்னா என்ன பண்ணுவேன் தெரியாது.
0: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
0: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
0: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வான்ன.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
0: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம். செல்லம்
1: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டூஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறது சூப்பர் டேஸ்டியான ஒரு டிஷ் தான். வட்டுக்காய் ரால் கருவாடு சேர்த்த ஒரு பிரட்டல் கறி. இப்படி தொட்டுட்டே சாப்பிடலாம். இந்த கறி வந்து கிணக்க எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாலே ஒரு பிளேட் சாப்பாடு சோர்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த புட்டுக்கும் ரைஸுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். ஈவன் இது ப்ரெட்டோடு சாப்பிடக்கல, இட்டாலியன் ப்ரெட்டோடு நீங்கள் வாங்கி அந்த ப்ரெட்டோடு சாப்பிடக்கலையும் சும்மா சூப்பராக இருக்கும். அந்த கறி எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்ப்போம். இந்த பட்டுக்காய் என்று சொல்லி எல்லா இடமும் கிடைக்குது. இப்போ வந்து வெளிநாடுகள்லேயே தாராளமாக எங்கேயும் வாங்கலாம். ஸ்பெஷலி இந்த சைனீஸ் கடைகளுக்கு போனீங்கன்னாலே எடுக்கலாம். எங்கே போனாலும் இப்போ இந்த பட்டுக்காய் வந்து கிடைக்குது. நாங்கள்லாம் ஒரு 10-15 ஒரு 20 வருஷமாலாம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. வேண்டாம், பட்டுக்காயெல்லாம் வராவே வராது எங்களுக்கு. நாங்கள் எடுத்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. கத்திரிக்காய் தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிட்டது. இப்போ வந்து நிறையவே வருது. இப்போ வந்த காலத்துலலாம் எங்களுக்கு எங்களா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பேரை பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு காய் இருந்தது சாப்பிட்டோமேன்ற அளவில் இருந்த இதெல்லாம். அப்போ இப்போ நிறைய கிடைக்கிறபடியாக நீங்கள் தான் வாங்கி சாப்பிடலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நம்மளோட நாட்டு காய்கறிகளில், இந்த நாட்டு காய்கறிகள் எங்களோட உடம்புக்கு தேவையான கிணக்க சத்துக்களை அது கொண்டிருக்குது. அதனால் நீங்கள் இதை சாப்பிடலாம். இதை ஜப்பனீஸ் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இங்கே விக்கல ஜப்பனீஸ் எக் பிளான்ட்னு இதை சொல்லி இதுக்கு பேர் போட்டிருப்பாங்க. அதில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்ல பிஞ்சான பட்டுக்காயில் தெரிஞ்செடுத்துக்கொள்ளுங்க. அதோட நல்ல ரால் கருவாடு, நல்ல கருவாடாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. பெரிய நல்ல கொஞ்சம் சதை உள்ள கருவாடாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அந்த கூனி வேண்டாம், கூனி கருவாடுகள் வேண்டாம், கொஞ்சம் பெரிய கருவாடு. இப்போ எனக்கு வந்து இவரோட ஒரு காசின் பிரதர் ஸ்ரீலங்காவுக்கு போனால் போல கனடாவிலேருந்து போனவர் போயிட்டு அவர் நிறைய கருவாடுகள் எல்லாம் சொல்லி செய்விச்சு கொண்டு வந்தவர். கொண்டு வந்து அது எங்களுக்கும் ஒரு பங்கு தந்தவர். அதில் இந்த ரால் கருவாடும் இருந்தது. அது தோல் எல்லாம் எடுத்து செய்திருந்தாங்க. அந்த அது கொண்டு வந்த கருவாடு எல்லாமே அவ்வளவு க்ளீனான சூப்பரான கருவாடாக தான் இருந்தது. அப்போ அந்த தோல் எல்லாம் எடுத்து நல்ல டேஸ்டான ஒரு கருவாடு நல்லா இருந்தது. அந்த கருவாடு இருந்தது என்னட்டு நீங்கள் நல்ல கருவாடாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ இது தேவையான பொருட்கள் வந்து ஒரு ராத்தல் பட்டுக்காய், அதாவது ஜப்பனீஸ் எக் பிளான்ட். அடுத்தது ரால் கருவாடு ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்திங்கன்னா காணும். வெங்காயம் உண்டு, பச்சை மிளகாய் உண்டு உண்டு அல்லது ரெண்டு, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், உப்பு சுவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, ஒன்றிலிருந்து 1.5 தேக்கரண்டி தேவைப்படும் உங்களோட உரைப்பை பொறுத்து. பழப்புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, மற்றது பூண்டு ஒரு 4 தள்ளு, மற்றது கருவேப்பிலை 1 நட்டு, தக்காளி பழம் உண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் உண்டு, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, சின்ன சீரகம் 1/4 தேக்கரண்டி, மற்றது மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி. இவ்வளவு தான் இதுக்கு தேவை. இப்போ இந்த பட்டுக்காயை வந்து முதல் இந்த ரால் கருவாடை நல்லா கழுவிட்டு கோல்ட் வாட்டரில் கழுவிட்டு அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் அதை போடுங்க. நல்ல பாயிலிங் வாட்டர் இல்லை, சுடு நல்ல தண்ணியில் அதை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வெங்காயம் தக்காளி உள்ளி எல்லாம் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடியாக அதை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வட்டுக்காயை நீங்கள் உங்களுக்கு சின்ன குட்டி உரல்கள் இருந்தால் அது நல்லா அதுக்குள்ள இந்த வட்டுக்காயை போட்டு நல்லா கழுவிட்டு போடுங்க. அதுக்கு முதல் நீங்கள் ஒரு சட்டிக்குள்ள உப்பு தண்ணி, தண்ணிக்குள்ளே உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒவ்வொரு பட்டுக்காயாக அந்த உரலுக்குள்ளே போட்டு தட்டுங்கோ, நல்லா ஓங்கி தட்டுங்கோ. அப்படி இல்லை உங்களுக்கு உரல் இல்லை அப்படின்னு சொன்னால் கவலையே வேண்டாம், அதை நாலாக வெட்டுங்கோ. நாலாக வெட்டிட்டு பிளந்துட்டு அப்படி சும்மா சாதுவாக அந்த நுனியில் பிடிச்சி பிரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த உள்ளீடு கிளம்பி வரும். அதை அப்படியே வெட்டி எடுக்கலாம், கத்தியால் அப்படியே வெட்டி எடுத்துடலாம் நீங்கள். இல்லாட்டி தட்டிட்டு ஒரு ஒரு குத்து குத்தினீங்கன்னாலே அதை வெடிச்சிடும். அதுக்கு பிறகு அதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு விரலால் அப்படி கசக்கி கசக்கி விட்டிங்கன்னு சொன்னாலே அதுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் அப்படி கஷ்டப்படுறாங்க வேணாமன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வெட்டிகிட்டே எடுக்கலாம். ஊரில் அப்படி தான் செய்வாங்க. நாங்கள் ஊர்லேயே இருந்து வந்தார்கள், நாங்கள் அந்த மதிலேயே நாங்கள் செய்கிறது ஈஸியாக. நான் கடைசியாக செய்யக்கலாம், கத்தியால் வெட்டி தான் செய்தேன் நான், அது ஈஸியாகவே வந்துட்டுது. அதால் தான் அந்த அது தெரியுது, நுனியை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டிங்கன்னாலே அது அவ்வளோ அப்படி கிளம்பி வரணும். அதுக்கு பிறகு வெட்டி எடுத்துடலாம். இப்போ அதை வடிவா உப்பு தண்ணியில் கழுவிட்டு ரெண்டு மூணு தரம் கழுவுங்கோ, அந்த சீட்ஸ் எல்லாம் போனால் பிறகு என்றால் கசக்கும், அந்த சீட்ஸ் வந்து கசக்குன்றதால தான் அந்த சீட்ஸை எடுக்கவங்க. ஆக பிஞ்சன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பட்டுக்காயை பொறிச்செடுங்கோ. ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பிஞ்ச் சோல்ட் போட்டு இதை ஒரு முக்காவாசு பதத்துக்கு பொறிச்சுட்டு எடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு ஒரு பேன் எடுத்து அல்லது சட்டி எடுத்து, மண் சட்டி சூப்பராக இருக்கும், சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகல வெங்காயம் அதை போடுங்கோ, அதை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் சாதுவாக அரை வாசுக்கு வதங்கி வரக்கில்ல, ஒரு அரைப்பதத்துக்கு கிட்ட வரக்கில்ல உள்ளியை தட்டிட்டு போடுவோம். ஏன்னா இந்த கறிக்கெல்லாம் இந்த சீரகம் இதுகள் எல்லாம் கொஞ்சம் பிந்தித்தான் போடுவோம். ஆனால் அந்த ஒவ்வொரு கறிக்கும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க, அதுக்காகத்தான் என்ன முதல்ல போடலன்றதெல்லாம் இல்லை, இதுக்கு இந்த முறையெல்லாம் செய்வாங்க. இந்த வெங்காயம் வதங்கினா பிறகு சின்ன சீரகத்தை போடுங்கோ, வெந்தயத்தையும் போடுங்கோ. போட்டு வதக்கல அந்த வெந்தயம் விழுந்தோடனே இன்னும் ஒரு வாசம் தரும். அதுக்கு பிறகு அதுக்குள்ள நீங்கள் தட்டி வச்ச உள்ளியையும் வெட்டிட்டு போடுவோம். நம்ம உள்ளி தட்டிட்டு போடுங்க, அப்போ தான் அந்த வாசம் எல்லாம் வரும். அந்த உள்ளியையும் கருவேப்பிலையும் போடுங்க, போட்டு நல்லா வதக்கல இன்னும் நல்ல வாசம் தரும் உங்களுக்கு. அந்த பருவத்துக்குள்ள நீங்கள் இந்த இறால் கருவாடை அதுக்குள்ள போடுங்க, அந்த எண்ணெய்க்குள்ள போடணும், அந்த அதோட சேர்த்து வெங்காயத்தோட. அதில் கொஞ்சம் அந்த வெங்காயம் இதோட சேர்ந்து இந்த இறாலும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சு வரும். அந்த நேரம் நீங்கள் இந்த தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டுட்டு தக்காளி போட்டு வதங்கி வரக்கில்ல, தக்காளி போட்ட கையோடையே நீங்கள் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போடுங்க. போட்டு ஒரு கணக்கு தேவையில் கொஞ்சம் தான் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை வதக்குங்க. நல்லா வதங்கி எல்லாம் வரக்கில்ல இப்போ நீங்கள் தூளையும் போடுங்க. தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் விட்டு வர நேரம் தூளையும் போடுங்க. தூளையும் போட்டு அப்படியே நல்லா பிரட்டுங்க. பிரண்டி வரக்கில் ஒரு கொஞ்சம் தண்ணி விடுங்க, ஒரு கால் கப்பிலேருந்து அரை கப் தண்ணி விடலாம் நீங்கள். விட்டு இப்போ உப்பை பாருங்கோ, உப்பு டேஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கோ. உப்பு நல்லா கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பார்க்கல, கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பட்டுக்காயை அதுக்குள்ளே போட வேணும். அப்போ இந்த பட்டுக்காயை முறிஞ்சிடும், அப்போ திரும்ப அது காணாமல் வரும். அதால் ஒரு கொஞ்சம் தூக்கலாக இதில் இருந்ததுண்டா அந்த பட்டுக்காய் உறிஞ்சி எடுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பொறிச்சு வச்ச பட்டுக்காயை எண்ணெயெல்லாம் படிஞ்ச அப்புறம் இதுக்குள்ளே போடுங்க. போட்டு நல்லா அப்படியே பிரட்டி கொண்டு வருங்க, அந்த குழம்போடு பிரட்டி எல்லாம் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விடலாம். விட்டுட்டு அது மெல்லிய நெருப்பில் தான் விடுங்க, அது கொஞ்சம் அவிஞ்சு பரட்டும். அந்த நீரை நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆக்கள் அதுக்கு ஆப்ஷன் தான் இது. தேங்காய் பால் கொஞ்சம் விடுங்க, ஏன்னா அது வந்து ஒரு இன்னொரு கிக் கொண்டு கொடுக்கும், அதுக்கு நல்ல டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். அந்த தேங்காய் பாலையும் விட்டு அந்த கலர், தேங்காய் பாலை விட்டு ஒன்று உங்களுக்கு கலர் மாறும் அந்த கறி. அப்போ அந்த கொஞ்சம் அந்த திரும்ப அந்த நார்மல் கலருக்கு வரும் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அப்படி கொஞ்சம் பிரட்டின மாதிரி தான் இந்த கறி இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து எந்த சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிடலாம், சோறோட வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி புட்டோட வச்சு சாப்பிடலாம். இந்த பிரெட்டோட அவ்வளோ நல்லா இருக்கும், இதை சாப்பிடக்கில் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கோ. உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானொலிக்கு தாங்குவோம். நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் பட்டுக்காய் இறால் கருவாடு செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் புரொஃபஸரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: டேய் தள்ளி உக்கறா.
2: டேய் என்ன
1: இடம்
2: ஓஷ்டத்துக்கு வருவா? இடம் கொடுப்பாங்களா?
1: இல்லடா
2: இல்லடா, உனக்கு இடம் இல்லடா.
1: மாப்பிள்ள வீட்டுல
2: வீட்டிலேயே இருந்துக்கிறேன். தானே எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்?
1: 8:10.
2: இப்ப வர்ற பஸ் மிஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணுவ? ஐயோ பஸ் போயிருச்சியா? போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவேங்கானே இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்?
1: 8:10.
2: உனக்கு
1: 8:10.
2: எத்தனை மணிக்கு வந்த?
1: 3:30.
2: பாத்தியா, அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்க எல்லாம் ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கா? ஏண்டா வாழ்க்கையில உன்ட டிடி கேஸ் இல்லையடா?
1: அது டெடிக்கேஷன் மாப்ள.
2: அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது.
0: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நேர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன தலைவர் இடையிலான முக்கிய சந்திப்பு இந்த வாரம் உலக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. தாய்வான் வர்த்தக போர், செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் மற்றும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் கடல் சந்தி பாதுகாப்பு குறித்து அச்சம் காரணமாக எண்ணெய் விலைகள் உயர்ந்த வண்ணமே இருக்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்திலும் இந்த விவகாரம் முக்கியமாக பேசப்படுகின்றது. இங்கிலாந்தின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் கட்சியின் உள்கட்சி அழுத்தம் அதிகரித்துள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் காரணமாக அவரது தலைமையை சவால் செய்யும் குரல்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் பிரிட்டனின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ச்சி கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தொடர்பான போர் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனிலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். காசா மற்றும் தெற்கு லெபனான் மேற்கு கரை பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொதுமக்களின் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெய்டி நாட்டின் அதிகரித்த வன்முறை மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களால் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு ஹாண்டா வைரஸை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அதன் முக்கிய தகவல்களை எதிர்வரும் வாரங்களில் வெளியிட இருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக உலகெங்கும் பிறந்து வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் உலகத் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வழக்கம். அதேபோல் அமெரிக்க வாழ் தமிழர்களின் முயற்சியின் பேராக மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் மண்ணில் சிறப்பு நினைவேந்தல் மற்றும் மரநடுகை இவற்றுடன் இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நினைவு மையமாக இந்த மரநடுகையுடன் கூடிய அடிக்கல் நாட்டும் நினைவு பதிவும் இடம்பெற இருக்கின்றது. மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு அருகாமையில் இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாள் இலங்கையின் லஞ்ச ஊழல் திணைக்களத்தினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு தொடர்பாக எழுந்திருக்கும் ஊழல் சம்பந்தமாக இவரை அழைத்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க 2026 பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் முதன் முறையாக ஹாஃப் டைம் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழ்பூத்த பாடகிகள் மெடோனா, ஷக்கீரா மற்றும் BTS ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. இது 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய பிரதேசங்களில் இந்த முறை இடம்பெற இருக்கின்றது. அதில் இந்த ஹாஃப் டைம் ஷோ இந்த முறையில் இருந்து ஆரம்பித்து வைப்பதாக ஃபீஃபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகளாவிய ரீதியிலான செய்தி தொகுப்பு இந்த வாரத்துக்கு. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

0: தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே.
1: ஏட்டையா கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவனை
0: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. ஐயோ இவ வேற ஒரு டைப்ப பாக்கிறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிகளால ஆப்பாயிட்டான்.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஆசை எப்ப வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
2: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
3: Yeah, my man,
2: hit it, check it.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: அமுக்கிற இடத்திலேயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்க.
0: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகிறீங்க?
0: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
0: சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
0: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உனக்கு?

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.